0: Rakita 107.9.
1: Kita dadah tangguh final actor itu layu jangan ingat sejakul biarang.
2: பிடியாதே இருளில் அன்று அமையாத ஒளியைக் கண்டு இசைமேலே வரியை கொள்ள இருப்பிடமே சொல்லியாய் கொண்டு